0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: to you by
1: அத்திரமணக்குந்த கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ர அண்ட் பழ்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின் விவித பாகங்களிலேக்கு எத்தணும் கால் 5500498

0: brought to you by
1: அத்திரமணக்கு த கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ர அண்ட் பர்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின் விவிதப் பாகங்களிலே கித்துந்து கால் 5500-4998
2: and ஈ ஓனத்தினு மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரின் ஒப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடருந்து விளிக்கு 7788-0304
0: in association with
3: Badiha Car Accessories. Altumama, your complete destination for premium car care. Call 6007124. Ningalude vandikku vendathellam oru tikkodu keel.

0: This is Radio Suno 91.7 FM, Qatar's favorite radio station. Kattalle ஏட்டவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ் ஏட்டவும் வலிய ஆஃபர்கள்
1: ஷாப்பிங்கின இனி ஒரு பேரு நெஸ்டோ
0: GCC-ல மோஸ்ட் பாப்புலர் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152nd அவுட்லெட் ஓல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கராஃபில் திறந்து பிரவர்த்தனம் ஆரம்பிச்சிருக்கிறது.
2: വീട്ടിൽ നിന്നിറങ്ങിയാലും വീട്ടിലെ പോലെ വിശേഷങ്ങൾ കേൾക്കാം. ഹോം കെയർ, കുക്ക് ബുക്ക്, ലൈഫ് സ്റ്റൈൽ, അങ്ങനെ ഹോം ഡെലിവറി എൻഹാൻസിംഗ് യുവർ എവരിഡേ. കേൾക്കൂ ശനി മുതൽ വ്യാഴം വരെ രാവിലെ 10 മുതൽ.
0: In association with Nesto Hypermarket, now open at all passport